0: No matter. மெய்பே மொழி மதக்கிரீம சுரேகி முமாகத்துட
1: வாகனையக்கின் பசையாமேதி மார்கே திசட ஏதி தொர விவுர்த்த நுகரான்
2: சுபகமனாக பரிசமின் கிகின்ன
3: லாகான ரேடியோ ITN